0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி வைகாசி திங்கள் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. நேர்களை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரைசன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் நாம் கேட்கலாம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான காமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின்

0: Hits from Home.
1: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
2: ஆஸ்திரேலியாவின் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற வேலை தேடுவோருக்கு உதவும் நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்களை அரசு கொண்டு வரவுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒலிக்க காத்துள்ளது. மட்டுமல்ல, தேசிய நல்லிணக்க வாரம், புகையிலை ஒழிப்பு தினம் தொடர்பான நிகழ்ச்சிகள், நம் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகள் ஒலிக்க காத்துள்ளன. இனி செய்தியின் பின்னணி.

0: காஸ்ட்லி அவன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம் வேலை தேடுவோருக்கு உதவும் திட்டத்தில் அரசு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. அரசின் கொள்கை மாற்றம் ரிஃபார்ம் போதுமான அளவுக்கு இல்லை என்று ஒரு சாராரும், அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் விதிமுறைகள் தொடர வேண்டும் என்றும் ஒரு சாராரும் கூறுகின்றனர். இது குறித்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் ஒருவருக்கு வேலை இல்லை என்றால் அவருக்கு அரசின் சென்ட்ரலிங் கொடுப்பனவு அல்லது நிதி உதவி வழங்குவது காலங்காலமாக உள்ள திட்டம். ஆனால் வேலை தேடும் ஒருவருக்கு அல்லது ஜாப் சீக்கர் பேமெண்ட் பெறுகின்றவர்களுக்கு வேலை தேடும் விதிமுறைகளும் உள்ளன. ஆனால் அதில் அரசு விரைவில் மாற்றத்தை கொண்டு வர உள்ளது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலாக ஆஸ்திரேலியாவின் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம் சென்றழைக்கப்படுகின்ற வேலை தேடுவோருக்கு உதவும் நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்களை அரசு முன்வைத்துள்ளது. இது ஒர்க் பிளேஸ் துறையின் அமைச்சர் அமெண்டா ரிஷ்வுத் அவர்கள்.
1: At an individual level, the system has one objective, to place people in a suitable, meaningful job. But it must do more than just job matching. A well-functioning employment service system must also be able to provide the right assistance to job seekers at the right time.
0: இந்த மாற்றங்களின் மையமாக இருப்பது mutual obligation system என்று அழைக்கப்படுகின்ற விதிமுறை. அதாவது ஒருவர் வேலை தேடும்போது சென்ட்ரலிங்கிடமிருந்து பேமெண்ட் உதவி கொடுப்பனவை தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் வேலை தேடும் அந்த நபர் பின்பற்ற வேண்டிய கட்டாய நிபந்தனைகள் தற்போது உள்ளன. அதுதான் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சிஸ்டம் என்றால் என்ன என்று பார்ப்போமே. அது மட்டுமல்ல, இப்போது என்ன மாற்றப்பட உள்ளது? இந்த மாற்றங்கள் ஜாப் சீக்கர் பேமெண்ட் பெறுகின்ற லட்சக்கணக்கான ஆஸ்திரேலிய மக்களை எப்படி பாதிக்கும் என்ற கேள்விகளும் பிறக்கின்றன இல்லையா? முதலில் தற்போதைய மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சிஸ்டம் பற்றி பார்ப்போமே. தற்போது வேலை தேடும் ஒருவர் அல்லது ஜாப் சீக்கர் பேமெண்ட் மற்றும் சில வெல்ஃபேர் பேமெண்ட் பெறுகின்றவர்கள் தங்களது பேமெண்ட் அல்லது நிதியுதவி கொடுப்பனவு தொடர வேண்டுமென்றால் சில நடவடிக்கைகளை அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அவர் தொடர்ந்து வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், வேலை பெற்றுத்தரும் உதவி நிறுவனத்தின் அப்பாயின்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டும்,

0: Hits from Home.
1: Starting a new life in Australia isn't easy.
2: A lot of companies have rejected me.
3: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
1: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
4: Found that a one-size-fits-all approach across all elements of Workforce Australia is letting too many participants fall through the cracks and creating inefficiencies in the system.
5: ஒரே விதிமுறை அனைவருக்கும் என்ற தற்போதைய அரசின் நடைமுறையிலிருந்து விலக அரசு திட்டமிடுகிறது. அதற்கு பதிலாக வேலை இல்லாதவர்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுவார்கள். அதாவது, வேலை இல்லாதவர்கள் எவ்வளவு வேலைக்கு உடனடியாக செல்ல வேண்டும், எந்த வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது ஜாப் ரெடி நிலையில் உள்ளவர்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு வழங்கப்படலாம் என்று அரசு யோசனையை முன்வைக்கிறது. வேலைக்கு தயாராக உள்ளவர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் டூல்ஸ் மற்றும் டிஜிட்டல் சப்போர்ட் மூலம் உதவி வருவார்கள். சிலருக்கு கூடுதல் ட்ரெய்னிங் மற்றும் ஸ்கில் சப்போர்ட் வழங்கப்படும் என்று அரசு கூறுகிறது. அதே நேரத்தில் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருப்போருக்கு வீடற்றவர்கள், அதாவது ஹோம்லெஸ்னஸ், மாற்றுத்திறனாளிகள், டிசபிலிட்டி, மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் அல்லது குடும்ப வன்முறை போன்ற பெரிய சவால்களை எதிர்கொள்கின்றவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அதிக ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது, ஒருவரின் வாழ்க்கை பின்னணியை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட உதவி தேவை என்பதே அரசின் புதிய அணுகுமுறையாக உள்ளது. இந்த மாற்றங்களில் மற்றொரு முக்கிய அம்சம் மியூச்சுவல் அப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகின்ற விதிமுறையில் உள்ளது. அரசு கூறுவது போல, வேலை தேடும் ஒருவர், ஜாப் சீக்கர், இனி எண்ணிக்கைக்காக அர்த்தமற்ற வகையில் வேலைகளுக்கு விண்ணப்பிப்பது குறைக்கப்படும். அதாவது, மீனிங்லெஸ் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய நிலை குறைக்கப்படும். அதற்கு பதிலாக அவர்களது சூழ்நிலைக்கு ஏற்ப மீனிங்ஃபுல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்து திட்டம் வகுக்கப்படும். உதாரணமாக, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட துறைக்கான ட்ரெய்னிங்கில் ஈடுபட்டிருந்தால் அதுவே அவர் செய்ய வேண்டிய ஆப்ளிகேஷனின் ஒரு பகுதியாக ஏற்கப்படக்கூடும். இது சென்ட்ரலிங் தொடர்பான சிஸ்டத்தை மேலும் பயனுள்ளதாகவும் ஜாப் சீக்கர்ஸுக்கு குறைந்த மன அழுத்தத்தை கொண்டதாகவும் மாற்றும் என்று அரசு கூறுகிறது. இந்த மாற்றங்கள் ஏன் இப்போது கொண்டுவரப்படுகின்றன? முக்கிய காரணம், வேலை இல்லாமல் இருக்கும் ஒருவருக்கு வேலை தேடித்தரும் வகையில் இன்றைய தற்போதைய சிஸ்டம் இல்லை என்று அரசு கருதுகிறது. நாட்டில் வேலை இல்லாதவர்களின் நலனுக்காக, குறிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸுக்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசு சுமார் $2 பில்லியன் செலவிடுகிறது. ஆனால் வேலை இல்லாமல் அரசின் உதவி பெறுகின்றவர்களில் சுமார் 20% பேர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலையில் தொடர்கின்றார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன. எனவே தனியார் நிறுவனங்கள் வசம் அளிக்கப்பட்டிருக்கும் தற்போதைய வேலை தேடித்தர உதவும் சேவைகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், உண்மையில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பதிலாக கம்ப்ளையன்ஸ் பாக்ஸ் டிக்கிங் என்ற அம்சத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. மேலும் வேலை தேடாவிட்டால் தண்டனை தரும் வகையில் செயல்படும் ஆட்டோமேட்டட் பெனால்டிஸ் மற்றும் பேமெண்ட் சஸ்பென்ஷன் தொடர்பாகவும் பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன.
6: What we need to see is, you know, to renationalize these services. Of course, there were issues with the Commonwealth Employment Service, but, you know, what is happening now is we're essentially seeing billions of dollars in money going overseas through hedge funds and investment firms that these providers are attached to. So what we're seeing is money being taken from people, or money that should be spent on helping people, and it's being sent away or going to these companies' profits. A far better way to do it would be to for the government to run these services to make sure that those finances were being used appropriately and accordingly to help people when they need it.
5: இது ஆண்டி பாவர்ட்டி சென்டர் எனும் சமூக சேவை நிறுவனத்தின் ஜெய் கூனன் அவர்கள். 2020 முதல் 2024 வரை என்று சுமார் 4 ஆண்டுகளில் சுமார் 300,000 மேற்பட்ட வேலை இல்லாத மக்களுக்கு சென்ட்ரலிங் தருகின்ற கொடுப்பனவு பேமெண்ட்ஸ் தவறாக நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஆய்வுகளும் வெளியாகியுள்ளன. இதுவும் அரசின் கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இந்த மாற்றங்கள் லேபர் மார்க்கெட் பலவீனமடையும் நேரத்தில் வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை சற்றே அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் மற்றும் ஹவுசிங் ப்ரெஷர் இன்னும் பல குடும்பங்களை பாதித்து வருகிறது. இதற்கிடையில் ஜாப் சீக்கர் பேமெண்ட், அதாவது சென்ட்ரலிங் தரும் கொடுப்பனவு தொகை போதுமானதாக இல்லை என்று சில வெல்ஃபேர் குரூப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். தற்போதைய பேமெண்ட்

0: நிதி உதவி மூலம் பேசிக் லிவிங் காஸ்ட் அடிப்படை வாழ்க்கை செலவையே சமாளிக்க முடியவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அரசின் தற்போதைய கொள்கை மாற்றம், அதாவது ரிஃபார்ம் பேக்கேஜ், கொடுப்பனவை பேமெண்டை அதிகரிக்கப் போவதில்லை. வேலை தேடி தருவதில் எப்படி உதவ முடியும் என்பதில்தான் அரசு அதிக கவனம் செலுத்துகிறது. ஆனால் தற்போது அரசு கொண்டு வந்திருக்கும் மாற்றத்தை எல்லோரும் ஆதரிப்பதாகவும் இல்லை. சில தொழிற்சங்கங்கள் மற்றும் வெல்ஃபேர் அமைப்புகள் அரசின் கொள்கை மாற்றம், ரிஃபார்ம்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை என்று கூறுகின்றன. கிரீன்ஸ் கட்சியின் பேச்சாளர் பென்னி ஆல்மன் பெயின் அரசை விமர்சனம் செய்தார். முக்கியமாக பிரைவேடைஸ்ட் ஜாப் சர்வீஸ் சிஸ்டம், தனியார் நிறுவனங்கள் வசம் அளிக்கப்பட்டிருக்கும் தற்போதைய வேலை தேடித்தர உதவும் சேவைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
1: If the government was serious about these reforms, it would have listened to its own inquiry that it had in 2023 that told them that we need to bring employment services back into public hands, we need to have an independent watchdog oversighting it, and we need to stop pumping money into for-profit providers who are simply making money off harming vulnerable people. If this government is not prepared to bring job services back into public hands and to abolish the punitive coercive mutual obligations framework, then frankly these reforms aren't worth the paper that they're written on.
0: அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பில் பங்கேற்பதை ஊக்குவிக்கின்ற விதிமுறைகள் தொடர வேண்டும் என்று வர்த்தக நிறுவனங்கள் அரசை வலியுறுத்துகின்றன. அடுத்த ஒரு ஆண்டு தாம் பல தரப்பையும் இது குறித்து கலந்தாலோசிப்போம் என்று அரசு கூறுகிறது. அதன் பின்னரே அரசின் புதிய திட்டம், அரசு முன்வைக்கும் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்களே, ஆஸ்திரேலியாவின் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற வேலை தேடுவோருக்கு உதவும் நடைமுறையில் அரசு புதிய மாற்றங்களை அறிமுகம் செய்யவுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை கேட்டோம். நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியாவில் எங்கு எந்த மூலையில் தமிழ் மக்கள் குறித்து என்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தாலும் அது எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் ஒலிக்கும். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் இணையத்தில் பதிவாகும் எஸ்பிஎஸ் தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நமது இணையதளம் sbs.com.au/tamil sbs.com.au/tamil. அடுத்ததாக நிகழ்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்டம்.
2: There was completely nothing, nothing at all. We only had the tina jam and a dugong spear to educate us. And it is very shame for a country like this to be able to treat its indigenous people in this regard. How many black Australians can you see around the campus? It's nothing. It's a very shameful thing.
0: நேர்களே, தேசிய நல்லிணக்க வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அது குறித்த சிறப்பு நிகழ்ச்சி காத்துள்ளது. அடுத்ததாக சில விளம்பரங்களும் அறிவிப்புகளும்.
3: ஆஸ்திரேலியாவின் ஏபிஒய் லேண்ட்ஸ் முதல் யரபா வரை பயணிக்க செய்யும் த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட் தொகுப்பு. இந்த தொடரில் 10 கலைஞர்களுடனான நேர்காணல்கள் இடம்பெறுகின்றன. நினைவுகள், அடையாளம், சொல்லப்படாத வரலாறுகள் ஆகியவற்றை இந்த தொடர் ஆராய்கிறது. அவர்களின் படைப்புகளுக்குள் நுழைந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, பார்த்த பிறகும் நீண்ட நேரம் மனதில் நிற்கும் ஆழமான மனித கதைகளை அனுபவியுங்கள். த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட். இந்த தொகுப்பை நீங்கள் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில் இலவசமாக காணலாம்.
4: உலகெங்கிலும் உள்ள இசையுடன் ஓய்வெடுக்க எஸ்பிஎஸ் சில். எஸ்பிஎஸ் ஆடியோவில் எஸ்பிஎஸ் சில்லை கேளுங்கள்.
5: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference. சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
3: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS TV மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
6: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வைஸ்லாண்டை பாருங்கள்.
7: SBS Audio.
8: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.

0: Chill.
1: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
2: Can you describe that feeling for people who haven't experienced it?
3: SBS Hindi upalapt karvata hai.
4: Far from the past. Arvadikku meppatta mozhigalai seidi. Ungal mana unarvai prathibalikkum isai. Ungalai appadiye katti podum podcast. Neengal kandupidikka kaathirukkirathu. SBS audio app ai thiravirakkam seiyunga.
5: sbs.com.au/audio.
6: நேர்களை இது எஸ்பிஎஸ் தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு.
7: என்னங்க நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எஸ்பிஎஸ் ரேடியோவின் தமிழ் ஒலிபரப்பு. www.sbs.com.au/tamil.

நேர்களே, இந்த வாரம் தேசிய நல்லிணக்க வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் இந்த நாட்டின் பகிரப்பட்ட வரலாறுகள், கலாச்சாரங்கள் மற்றும் சாதனைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும், பூர்வீக குடிமக்கள் மற்றும் தாரா ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுடனான நமது உறவை மேம்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்திற்கு பங்களிப்பதற்கும் சந்தர்ப்பம் வழங்கும் வாரம் நேஷனல் ரிகன்சிலியேஷன் வாரம், தேசிய நல்லிணக்க வாரம். இது குறித்த நிகழ்ச்சி படைக்கிறார் குலசேகரன் சஞ்சயன். இது ஒரு மறு ஒலிபரப்பு.

0: பூர்வீக குடி மற்றும் டாரஸ்ட்ரை தீவு மக்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர்கள் மீது பிற ஆஸ்திரேலியர்கள் கொண்டுள்ள மரியாதையை அதிகரிக்கவும் கொண்டாடவும் உருவாக்கப்பட்ட காலம் தேசிய நல்லிணக்க வாரம். 1967 நடைபெற்ற சரித்திர முக்கியம் வாய்ந்த வாக்கெடுப்பு மற்றும் 1992 எடுக்கப்பட்ட மாபோ முடிவு என்பவற்றையும் மீள் பார்க்கும் நேரம் இது. அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பூர்வீக குடி மற்றும் டாரஸ்ட்ரை தீவு மக்கள் ஆஸ்திரேலியாவை தமது தாயகம் என்று அழைத்து வந்துள்ளார்கள். கேப்டன் ஜேம்ஸ் குக் முதன் முதலாக 1770 பொட்டனி பேயில் கால் பதித்த போது மனிதர் வாழாத நிலப்பகுதி என்று பொருள்படும் டெரா நலியஸ் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் பிரித்தானிய சட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஐரோப்பிய குடியேற்றம் ஆரம்பித்தது. பிரித்தானியர்கள் இந்த மண்ணில் காலடி பதித்த காலத்திலிருந்து 1967 நடைபெற்ற வாக்கெடுப்புக்கு முன்னர் பூர்வீக மக்களின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்கள் எங்கு வாழலாம், எங்கு அவர்கள் பயணம் செய்யலாம், யாரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதை பிரித்தானியர்கள் தீட்டிய மாநில சட்டம்தான் நிர்ணயித்தது. 1967 அது ஓரளவு மாற்றம் காண ஆரம்பித்தது. மக்கள் கணக்கெடுப்பில் பூர்வீக குடி மக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமா என்று 50 முன்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 90.77% வாக்காளர்கள் ஆம் என்று வாக்களித்திருந்தனர். 25 பின்னர் எடி மாபோ என்ற பூர்வீக மகன் தொடுத்த வழக்கில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவின் மண்ணில் பூர்வீக குடி மக்களுக்கு உரிமை உள்ளதை நீதிமன்றத்தில் வென்றதன் மூலம் வரலாற்றை உருவாக்கினார்.
1: There was completely nothing at all. We only had the tin of jam and a dugong spear to educate us. And it is very shame for a country like this to be able to treat its indigenous people in this regard. How many black Australians can you see around the campus? It's nothing. It's a very shameful thing.
0: 2014 ஆஸ்திரேலியர்களிடையே உள்ள நல்லிணக்கம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியர்களில் 30% பேர் மட்டுமே பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரங்கள் பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு கண்டறிந்தது. இதற்கிடையில் 83% ஆஸ்திரேலியர்கள் பாடத்திட்டத்தில் ஒரு கட்டாய பொருளாக உருவாக்குவதற்கான ஆதரவை கொடுத்துள்ளார்கள். பூர்வீக குடி அல்லது டொரஸ்ட்ரை தீவு மக்களுடன் பழகும் வாய்ப்பு நம் நேயர்கள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் குறித்த சரியான புரிந்துணர்வு இம்மக்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறதா என்பது எமக்கு தெரியாது. அவர்களுடன் நாம் பழகும் போது தவிர்க்க வேண்டிய சில விடயங்களை SBS NITVL பணியாற்றும் பூர்வீக பின்னணி கொண்ட டேனி டீஸ் ஜான்சன் பகிர்ந்து கொண்டார். தேசிய நல்லிணக்க வாரத்தில் எமது நேயர்களுக்கு பயன்படும் என்பதால் அதனை உங்களுக்கு எடுத்து வருகிறோம். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும்

0: நுணுக்கமான சிக்கலான விடயங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பூர்வீக குடிமகன் டனி டீஸ் ஜான்சன் கோமரோய் தேசத்தை சேர்ந்தவர். பூர்வீக மக்கள் பல்வேறு தேசங்களில் இருந்தாலும் அவர்கள் பார்வையில் பொதுவான சில தவிர்க்கப்பட வேண்டியவற்றை டனி டீஸ் ஜான்சன் எடுத்துச் சொன்னார். பூர்வீக குடி மக்கள் குறித்து பல தவறான கருத்துகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றன என்று கவலையுடன் கூறும் அவர், பூர்வீக குடி மக்களை அழைக்கும் போது அவர்கள் மனம் கோணாமல் இருக்க சரியான வார்த்தையால் விழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுவாக அபரிஜினல் அல்லது இண்டிஜினஸ் பர்சன் என்று தனி ஒருவரையும், அபரிஜினல் அல்லது இண்டிஜினஸ் பீப்புள் என்று குழுவாகவும் அவர்களை விழிப்பது வழக்கம். அதனை சுருக்கி அபோ என்று சொல்வது அவர்களை இழிவுபடுத்துவது போன்றது. அது தவிர கூன் அல்லது பூன் என்ற தரக்குறைவான இழிவுபடுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது என்கிறார் அவர். மேலும் பல பூர்வீக தேசத்தையும் உள்ளடக்கியது ஆஸ்திரேலியா. எனவே நீங்கள் சந்திப்பவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் என்று கேட்கலாம், அல்லது அவரை எப்படி அழைக்க வேண்டும் என்று அவரிடமே கேட்கலாம் என்று குரோக்கி வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு பயின்று வரும் பூர்வீக குடிமகள் சமமே ஃபின்லே.
1: Do not call us abos. It is an offensive term, has negative connotations. Do not use the excuse that it's an abbreviation, because that is unacceptable. When working with Aboriginal and Torres Strait Islander peoples, always ask them how they'd like to be referred to.
0: 700-க்கும் மேற்பட்ட பூர்வீக மொழிகளை பேசிய இந்நாட்டில் இப்போது 250 மொழிகள் தான் எஞ்சியுள்ளன என்பது கவலைக்குரிய விடயம்தானே. பூர்வீக குடிமக்கள் எல்லோரும் ஒரே நிறத்தவர்கள் என்று கொள்ள முடியாது என்கிறார் டனி டீஸ் ஜான்சன். அதனால் உங்கள் உடலில் எத்தனை சதவீதம் பூர்வீக ரத்தம் ஓடுகிறது என்றோ, வாட் பெர்சன்டேஜ் அபரிஜினல் ஆயு என்றோ கேட்பதை தவிர்க்குமாறு கூறுகிறார் அவர். பூர்வீக குடி மக்களுக்கு அவர்கள் பிறந்த மண்ணுடனான உறவு மிக முக்கியம். பூர்வீக கலாச்சாரத்தில் அவர்கள் நிலத்தின் மீது உரிமை கொண்டாட மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பிறந்த மண் அவர்கள் மேல் உரிமை கொண்டாடும். எனவே ஒருவரின் கொள்ளுப்பாட்டனார் மட்டுமே பூர்வீக குடி மகனாக இருந்தால் என்ன, ஒருவரின் பெற்றோர் இருவருமே பூர்வீக குடி மக்களாக இருந்தால் என்ன, அவர் ஒருவர் பூர்வீக பின்னணி கொண்டிருந்தால் பார்வைக்கு வேறுபட்டு தோன்றினாலும் அவர் பூர்வீக குடிமகன் என்பதை மதித்து நடப்பது நல்லது. இது குறித்து சிட்னி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் பூர்வீக குடி மக்கள் சிலர் சொன்ன கருத்துகளின் சுருக்கம் இது.
2: No, it's never okay to ask.

0: Hits from Home.
1: Did you know that your Wi-Fi router could be limiting your internet speeds? Especially if it's more than 5 years old. For setup tips on how to get the best out of your NBN connection, visit nbn.com.au/checkyoursetup.
2: அது தவறு என்கிறார் இந்த பூர்வீக பின்னணி கொண்ட பெண்மணி. பல பூர்வீக குடிகள் வாழும் இடங்களை சென்றடைவதே சிரமமான விடயம். சிலருக்கு சுத்தமான நீர் கிடைப்பது மிக கடினம். நகரங்களில் இருப்பவர்கள் பார்வையில் அவர்கள் அனுபவிப்பது தெரிவதில்லை என்கிறார் டேனி டீஸ் ஜான்சன். மற்ற ஆஸ்திரேலியர்கள் மட்டுமல்ல, நகரங்களில் வாழும் பூர்வீக பின்னணி கொண்ட சிலரிடையிலும் இப்படியான அபிப்பிராயம் நிலவுகிறது என்கிறார் அவர். அது மட்டுமல்ல, எல்லா பூர்வீக குடிமக்களும் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லா சிறுவர்களும் பெட்ரோலை முகந்து அதனால் போதை ஏற்றுகிறார்கள் என்று பல தப்பான அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன என்று சிட்னி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள காணொளியில் பூர்வீக மக்கள் சிலர் அங்கலாய்க்கிறார்கள்.
3: What is one stereotype that needs to stop? There's more than one, but
4: yeah, petrol sniffing, all black fellas on the dole.
5: You get free stuff from the government. People think we get cars or free hormones. This goes going on and on.
6: All Indigenous people are drunks and that they live in the bush and they don't know how to live.
7: We sleep in parks.
8: I think one of the biggest stereotypes is that Indigenous people are the lower rank in society.
2: பூர்வீக குடி மக்களுக்கு பலர் செய்கின்ற மிக மிக பெரும் தவறு என்று டேனி டீஸ் ஜான்சன் கூறுவது, பொது கூட்டங்கள் நடத்தும் போது அந்த கூட்டம் நடத்தும் இடத்துக்குரிய சரியான மரியாதை செலுத்தாமல் விடுவது என்கிறார் அவர். ஒரு கூட்டம் நடக்கும் இடத்தில் அதே பூர்வீக தேசத்தை சேர்ந்தவர் கலந்து கொண்டால் அந்த தேசத்திற்கு மற்றவர்களை அவர் வரவேற்கலாம். அந்த தேசத்தை சேராத வேறொரு பூர்வீக குடிமகனோ அல்லது மற்ற ஆஸ்திரேலியர்களோ அந்த தேசத்திற்கு இந்த நிகழ்வு நடைபெறும் நிலத்தின் கடந்த கால மற்றும் தற்போதைய பாரம்பரிய உரிமையாளர்கள் காவலர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த விரும்புகிறேன் என்று உறுதிமொழி கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இதனை எவ்வளவு சிரத்தையோடு செய்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்ட சிட்னி நகரின் மெரிக்வில் பகுதியிலுள்ள சிறார்கள் பாலர் வகுப்பிலேயே அதனை ஆரம்பிப்பதை கேட்டு பாருங்கள்.
9: To the Gadigal and Wangal people. For letting us share your land. Promise to look after it.
10: We promise to look after it.
9: The animals and the people too.
2: அதே போல பூர்வீக குடி மக்களுக்காக இன்னொருவர் பேசுவதும் அவர்களுக்கு பிடிக்காத விடயம். தமது உரிமைகளுக்காக தாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் சார்பாக பேசும்போது பூர்வீக குடி மக்களின் உண்மையான உணர்வுகள் வெளிப்படுவதில்லை என்றும் அதனால் மனக்கசப்புகள் தான் அதிகம் உருவாகிறது என்றும் டேனி டீஸ் ஜான்சன் மனம் வருந்துகிறார். மேலும் பூர்வீக குடி மக்கள் குறித்து ஆங்கிலத்தில் நீங்கள் ஏதாவது எழுதுவதாயின் அபரிஜினல் என்ற சொல்லின் முதல் எழுத்தையும் இண்டிஜினஸ் என்ற சொல்லின் முதல் எழுத்தையும் பெரிய எழுத்தில் எழுதுவதற்கு மறந்துவிட வேண்டாம்.
11: The other thing is that the word indigenous. Now, we don't mind that word, a lot of us. Some of us like it, some of us don't. But what we really all agree on is that if you're going to actually use the word indigenous, you have to capitalize it. We are a proper noun. Capitalize it. Have some respect for us as proper nouns. We are people with distinct cultures. If you're going to capitalize Australia, as First Nations peoples, we want to be capitalized as well.
2: இறுதியாக நல்லிணக்க வாரம் குறித்து Reconciliation Australia வெளியிட்டுள்ள காணொளியின் வார்த்தைகள் இவை. நல்லிணக்கத்தை நோக்கிய பயணத்தில் நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம். பல ஆண்டுகளாக பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் தலைமுறை தலைமுறையாக மற்ற ஆஸ்திரேலியர்களுடன் சேர்ந்து அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக போராடி வருகின்றனர். ஆனால் நல்லிணக்கம் என்பது ஒரு கணப்பொழுது அல்ல. சிறு படிகள் மற்றும் பெரும் முன்னேற்றங்கள் மட்டுமன்றி ஒன்றிணைந்தால் நாம் ஒரு நல்லிணக்கமான நாட்டை நோக்கி மாபெரும் பாய்ச்சலை மேற்கொள்ளலாம். பல தலைமுறைகளுக்காக நீங்களும் குரல் கொடுங்கள்.

நேயர்களே, நேஷனல் ரெக்கன்சிலியேஷன் வீக், தேசிய நல்லிணக்க வாரம் இவ்வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அது குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். முன்வைத்தவர் குலசேகரம் சஞ்சயன்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு எஸ்பிஎஸ் தமிழ். நமது இணையதளம் sps.com.au/tamil. நமது மின்னஞ்சல் முகவரி tamil.program@sps.com.au tamil.program@sps.com.au. அடுத்ததாக நிகழ்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்டம்.
1: அதுக்கும் நான் ஒரு அரமனது டேப் இந்த அதால வர ஃபெஸ்ட்டை மேனேஜ் பண்ண தேவை. அதுகளுக்காண்டி நான் விட வேணும். ஒவ்வொரு முறையும் இப்போ இந்த முறையும் நான் நினைச்சது இந்த 31st December விடுறேன்ன்றது. இப்போ இந்த ஜனவரிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருதர் வரார் என்று பின்ன அவர் வந்து போனால் பிறகு விட வேணும் என்று இருந்தது. அந்த அவரும் போட்டார்.
0: நேர்களை எதை விட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் தெரியுமா? புகைப்பழக்கத்தை. மே மாதம் 31st புகையிலை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த சிறப்பு நிகழ்ச்சி ஒலிக்க காத்துள்ளது. இனி சில விளம்பரங்கள்.
2: எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களே, நமது இணையதளம் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைய நமது நிகழ்ச்சியை மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒலித்த முக்கிய நிகழ்ச்சிகளையும் மீண்டும் செவிமடுக்க விரும்பினால் நீங்கள் நமது இணையதளத்திற்கு வருகை தாருங்கள். www.sbs.com.au/tamil.
3: உள்ளூர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியல் அமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/உள்ளூர் ஸ்டேட்மெண்ட் எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள். எப்படியெல்லாம் தங்களது மாணவர்களை ஊக்குவிக்கலாம் என்று சிறந்த ஆசிரியர்கள் தேடலில் இருப்பர். ஆசிரியர்களுக்கு தேவையான தரவுகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற எஸ்பிஎஸ் லேர்ன். sbs.com.au/learn.
4: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில். நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS ஆன் டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
3: எஸ்பிஎஸ் தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
5: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
0: நேர்களே, நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்துள்ளீர்கள். ஆஸ்திரேலிய செய்திகள், நமது தமிழ் சமூகம் குறித்த தகவல் என்று அனைத்துக்கும் எஸ்பிஎஸ் தமிழ். நமது இணையதள முகவரி sbs.com.au/tamil. நமது மின்னஞ்சல் முகவரி tamil.program@sbs.com.au.

நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மே 31 தேதி புகையிலை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. புகை பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட முயற்சித்து வரும் சிட்னியில் வசிக்கும் சத்யதாசன் தரும் பின்னணி கதையுடன் விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் செல்வி இந்தசேகரன் அவர்கள்.

மே மாதம் 31 தேதி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே, புகையிலை இல்லாத தினம். ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் இந்த தினத்தில் புகையிலையை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள், புகையிலை நிறுவனங்களின் வணிக நடைமுறைகள், புகையிலை பாவனையினால் ஏற்படும் நோய்களை எதிர்த்து போராட WHO உலக

0: சுகாதார நிறுவனம் என்ன செய்கிறது மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி எதிர்கால சந்ததியினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கையின் எந்த ஒரு படைப்பும் அழிவுக்கான பாதையை வகுப்பதில்லை, மனிதன் அதை மாற்றியமைக்கும் வரை என்பதற்கு புகையிலை ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். வானத்தை பார்த்து சிகரெட் புகைத்தபடி வட்ட வட்டமான புகைக்குள் கனவுகள் காண்பதை பல திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் சிகரெட்டில் பயன்படுத்தப்படும் அதே புகையிலை வலி நிவாரணியாகவும் மூலிகையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? புற்றுநோய்க்கு முதல் காரணமாகவும் மரணத்துக்கு முக்கிய காரணமாகவும் விளங்கும் நிக்கோட்டியானா டபாக்கம் தோன்றிய இடம் அமெரிக்கா. மிளகு, தக்காளி, சுண்டைக்காய், கத்தரிக்காய் ஆகியவற்றின் குடும்பத்தைச் சேர்ந்த புகையிலையின் வரலாறு கிமு 6000 ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. காய்ந்த புகையிலையின் புகை தங்களது வேண்டுதல்களை கடவுளிடம் நேரடியாக எடுத்துச் செல்லும் என்று பெரிதும் நம்பிய அமெரிக்க பழங்குடியினர் தங்களது நிலங்களில் செழித்து வளர்ந்த அதன் இலைகளை கடவுளுக்கு படைத்ததோடு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தியுள்ளனர். கடவுள் தங்களுக்கு அனுப்பிய பரிசான இதை 15 நூற்றாண்டு கப்பலேறி வந்த கிறிஸ்டபர் கொலம்பஸிடம் அமெரிக்க பழங்குடியினர் பரிசாக தர அங்கிருந்து புகையிலையின் உலக பயணம் தொடங்கியது. 15-16 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் சிறந்த வலி நிவாரணியாகவும் விஷ முறிவு மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்ட புகையிலை மூச்சிறைப்பு, மலேரியா, உணவுக்குழாய் அலர்ச்சி, மூல நோய், மன அழுத்தம் ஆகியவற்றுக்கு உள்மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பச்சை புகையிலையை கரீபியன் மக்கள் மூலிகையாகவும் பயன்படுத்தினர். 18 நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து புகையிலை சுருட்டு வடிவம் பெற்று பிறகு சிகரெட் என்ற 6 விரல் தோன்றவும் வழிவகுத்தது. கைகளால் சுருட்டப்படும் கியூபா நாட்டின் சிகார் மற்றும் துருக்கிய சிகார் உலக புகழ் பெற்றன. தனக்கு மிகவும் பிரியமான கியூபன் சிகாரை தனது இறுதி நாள் வரை சேகுவாரா புகைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பிரபலமான சிகரெட் பிற்காலத்தில் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு உலக வணிகத்தில் முதல் நிலையை எட்டியது. புகையிலை பயிரிடுவதோடு உணவு பயிரை வளர்க்குமாறு உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தி வரும் இந்த வேளையில் புகையிலை கொண்டு பிரதானமாக தயாரிக்கப்படும் சிகரெட் உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் தயாரிப்பும் குறையுமல்லவா? அந்த வகையில் பல ஆண்டுகளாக சிகரெட் புகைத்து வரும் சிட்னியில் வசிக்கும் சத்யன் என்று அனைவராலும் அழைக்கப்படும் சத்யதாசன் தனது சிகரெட் பயண கதையையும் விடாது கருப்பு என்று சிகரெட் புகைப்பதிலிருந்து விடுபட முடியாமல் உள்ளதையும் பகிர்ந்து கொள்கிறார். முதலில் சிகரெட் எப்படி தன்னை தொற்றிக் கொண்டது என்று கூறுகிறார் சத்யன்.
1: நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதுசுல நான் ஸ்மோக் பண்ற இல்ல. அப்ப எனக்கு 25 வயசு வந்து என்ன தம்பி ஸ்மோக் பண்ணவர், அவர் எனக்கு தெரியாம ஒழிச்சு வெளியில போய் விண்டருக்குள்ள ஸ்மோக் பண்ற ரெண்டு போட்டு நான் அவருக்கு முன்னால் எடுத்து அவர்கிட்ட சிகரெட்டை நான் ஸ்மோக் பண்றது. சேர்ந்து வேலையில சும்மா ஒரு சிகரெட்டை கொண்டு போய் அவர்கிட்ட சிகரெட்டை எடுத்து கொண்டு போய் லஞ்ச் டைமுக்கு ஸ்மோக் பண்றது. அப்படி அப்படி பழகி அவட்ட சிகரெட்டை தான் நான் ஸ்மோக் பண்ணி பேர்ந்து நானே பக்கத்தை வேண்டி 25 வயசுல ஸ்மோக் பண்ண தொடங்கினான். 26 வயசுல நான் எந்த பாட்டுக்கு பக்கத்து வேண்டி ஸ்மோக் பண்ண துவங்கினான். அந்த நேரம் எனக்கு 25-26 வயசுல நான் அது உடம்புக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமென்று எனக்கு தெரியாது. அப்படியே ஸ்மோக் பண்ணி பழகிட்டேன். அதை இப்ப விட முடியாம இருக்குது. இந்த ஹேபிட் என்னவோ தெரியாது, ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி ஒரு அந்தரமா இருக்கும். சிகரெட் இல்லாம இருக்கிறேன்.
0: புகையிலை சிகரெட் சிகார் வடிவில் மட்டுமல்ல வேப்பிங் சீஷா வடிவிலும் பயன்பாட்டில் உள்ளது. இ சிகரெட் என்று அழைக்கப்படும் வேப்பிங்கில் நிக்கோட்டின் உள்ளவற்றை அக்டோபர் 2021 ஆண்டு முதல் ஒரு மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வாங்க முடியாது. அதேபோன்று வேப்பிங் கட்டுப்பாட்டு சட்டங்களும் இறுக்கமடைந்து வருகின்றன. விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாகிவிட்டால் அதனை விட முடியாதா? முடியாது என்கிறார் சத்யன்.
1: இப்ப ஒன்று ஒரு பேக்கெட் சிகரெட் வந்து $50, அது ஒன்று எக்ஸ்பென்சிவ். மற்றது இப்ப எல்லா டாக்டர் மேரும் எனக்கு ப்ரெஷர் அது இதுகளுக்கு சிகரெட் தான் முதல் ரீசன் என்று சொல்லினோம். அதால எனக்கு இப்ப விட வேணும் என்ற ஒரு இது வந்திருக்குது. ஆனா விடுறதுக்கு இன்னும் நான் ஒரு அவுட் ஆஃப் த வே ட்ரை பண்ணேன். நான் முந்தி 2-3 தரம் சொன்னால் என்னால ஒரு 6 hours மேல குடிக்காம இருக்க முடியே இல்லை. ஆனா நான் வேறு ஒரு மெடிசின் ஒன்றும் இவ்வளவு காலம் எடுத்து ட்ரை பண்ண வழி கிடையில்லை. அது எடுத்தால் நான் உண்மையா கமிட்மெண்ட்

0: புளி கமிட்டடா இருக்க வேணும். அதுக்கு சில சில சில ப்ராப்ளம்கள், அதுக்கும் ஒரு ரீசன் என்ன, ஒன்று அது இப்போ வேலை அது இது ரெண்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்குள்ள அந்த கமிட்மெண்ட் செய்ய முடியாம இருக்குது.
1: உலக புகையிலை இல்லாத தினத்தில் புகையிலை விவசாயத்திற்கு மானியம் வழங்குவதை நிறுத்தவும், மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய நிலையான பயிர்களை ஆதரிக்கவும் அரசாங்கங்களை WHO உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தி வருகிறது. ஒரு வருடத்திற்கு 8 மில்லியன் இறப்புகளுக்கு புகையிலை காரணமாகும். இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் புகையிலை பண்ணைகளுக்கு ஆதரவாக மில்லியன் கணக்கானவற்றை செலவிடுகின்றன என்று WHO டைரக்டர் ஜெனரல் டாக்டர் டெட்ரோஸ் அதோனோம் கேப்ரேயஸ் தெரிவித்துள்ளார். சிகரெட் பாக்கெட் மீது புகைப்பதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகளை வெளிப்படுத்தும் படங்கள் உள்ளதே, அதை பார்த்தும் எப்படி புகைப்பிடிக்கிறீர்கள் என்று சத்யனிடம் கேட்டபோது,
0: அது அவங்க நான் என்ன என்ன பொறுத்தளவில் அது இவங்க சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்னமும் போடலாம் தானே, ஆக்களை வெட்டுறது. இப்ப நான் இவ்வளவு அகலம் ஸ்மோக் பண்ணேன், 25 வயசுலேருந்து 60 வயசுக்கு ஸ்மோக் பண்றேன், எனக்கு பல்லும் அப்படி வேற இல்லை, முகமும் அப்படி வேற இல்லை. ஸோ அப்ப பிலீவ் தட் அதை நம்ப இல்லைம்மா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்.
1: புகைப்பது போன்ற அடிமை பழக்கத்திலிருந்து வெளிவர உதவ அரசு பல செயற்திட்டங்களை நடத்தி வருகிறது. ஆனால் அதற்கு இப்பழக்கத்தில் உள்ளவர்கள் முதலில் மனது வைக்க வேண்டுமே.
0: சொல்லுவாங்க கவுன்சிலிங்க்கு வாண்டெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க கவுன்சிலிங்கால என்ன மாத்த முடியாது, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள், என்ன ஒரு ஆள் கன்வின்ஸ் பண்றதுன்றது வெரி டிஃபிகல்ட். மற்றது எந்த கேள்விகளுக்கும் அவங்களால மறுமொழி சொல்ல முடியாது, என்ன கலைச்சி விட்டுருவாங்களேன்னு தெரியும். அதால நான் இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கல. அதோட இந்த நிக்கட்டின் பச்சஸ் என்று கேள்விப்பட்டேன் நான், அதையும் எடுத்தா நான் நெக்கிறேன் அதை விடலாமண்டு. ஆனா என்ன இதுன்னா இந்த ஹேபிட், அந்த கையில வச்சு அந்த ஊதுற அந்த ஹேபிட்டை நிப்பாட்ட வேணும். சிகரெட் சில நேரத்துல எனக்கு குடிக்க அந்த நிக்கட்டின் தேவையில்லை, ஆனா அந்த ஹேபிட்டுக்காண்டி ஒருக்கா ஒரு அந்த கையால அப்படி புகை விட்டு ஒரு ஊதுனா ஒரு ரிலாக்ஸ் மாதிரி வருது. அப்ப நிக்கட்டின் பெட்ஸ் வந்து பெருசா வேலை செய்யும்ன்றதையும் எனக்கு அவ்வளவு நம்ப கிடைக்கே இல்லை. மற்றது நான் ரெடியாக வேணும், ஸ்மோக் கட்டாம விட வேணும் என்று நான் ரெடியாக வேணும். அதுக்கும் நான் ஒரு அரைமனது டேப் இருந்து அதால வர ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தேவை, அதுகளுக்காண்டி நான் விட வேணும். ஒவ்வொரு முறையும் இப்ப இந்த முறையும் நான் நினைச்சது இந்த 31st டிசம்பரோட விடுறேன்ன்றது, இப்ப இந்த ஜனவரிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாரார் என்று அவர் வந்து போன பிறகு விட வேணும் என்றிருந்தது, அவரும் போட்டார், இன்னும் அதை எடுக்க இல்லை. இப்ப வேற பிரச்சனை ஒன்று இருக்குது, அது முடியட்டும் என்று அப்படி ஒவ்வொரு காலம் போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போறேன். இப்போ ஒரு 4-5 வருஷமா சேம் திங்.
1: சீஷா அல்லது வேப் புகைப்பிடிக்கும் இளைஞர்கள் பின்னர் சிகரெட் புகைப்பிடிக்கக்கூடிய அபாயம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, புகைப்பிடிக்க ஆசைப்படுபவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன என்று சத்யனிடம் கேட்டபோது,
0: ஒரு சிகரெட் தண்ணும் தொடக்கூடாது என்றுதான் நான் சொல்லுவேன். இப்பவும் நான் ஒரு ஒரு கிழமை என்னால ஸ்மோக் பண்ணாம விட்டுட்டு இருக்க முடியுமெண்டா, அதுக்கு பிறகு நான் ஐ வுடன் டச் ஒன் மோர் ஸ்மோக் ஆஃப்டர் தட். இஃப் ஐ கேன் ஸ்டாப் இட் தென் ஐ வுடன் ஸ்டார்ட். சில 3 மாசம் விட்டு பிறகு நான் குடிக்க துவங்கினான், 1 வருஷம் விட்டுட்டு குடிக்க துவங்கினான் என்று சொல்லக்குள்ள எனக்கு வெரி ஒரு கவலையா இருக்கிறது. இவ்வளவு காலம் விட்டுட்டு ஹவு என்னென்னு என்ன ஒரு அதை ஸ்டார்ட் பண்ணலாமன்னு என்னால ஒரு நாளே ஸ்மோக் பண்ண இல்லாம இருக்குது. முந்தி என்ன ஸ்மோக் பண்ணக்குள்ள சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஸ்மோக் பண்றவ, இப்ப சில பேர் விட்டுட்டுமாக எங்கேயாவது ஒரு பார்ட்டியோ என்னத்துக்கு போனா ஆம் தி ஓன்லி ஒன் ஸ்மோக்கர். ஸோ ஐ ஹேட் கோ அலோன் அண்ட் ஸ்மோக். வேலையிலையும் நாங்கள் கீழே போனால் ஆக்களோட கதச்சி கொண்டு ஸ்மோக் பண்ணுறது, இப்போ நான் ஒரு ஆள் தான் கீழே போய் ஸ்மோக் பண்ணி போட்டு வர வேணும். இப்போ 90% 99% ஆஃப் த பீப்புள் யூஸ் டு ஸ்மோக் ஐ நோ தே ஸ்டாப், எவ்ரி ஒன் ஸ்டாப் எக்ஸப்ட் மீ.
1: புகைப்பிடித்தலை நிறுத்த விரும்புபவர்கள் அதற்கான உதவிகள் பெற குவிட் லைனை 1-3-7-8-4-8 அழைப்பதன் மூலமாகவோ www.icanquit.com.au என்ற இணையதளத்திற்கு செல்வதனூடாகவோ பெற்றுக் கொள்ளலாம்.

புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட முயற்சித்து வருகின்ற சிட்னியில் வசிக்கும் சத்யதாசன் தந்த பின்னணி கதையுடன் விவரணத்தை முன்வைத்தவர் செல்வி இன்பசேகரன்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au tamil.program@sbs.com.au. இனி சில விளம்பரங்கள்.
1: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian radio. There is so much to explore. Check it out now on the SBS audio app or website.
2: உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டு களிக்க SBS World Movies Channel 32 இல் மற்றும் SBS On Demand இல்.
0: உலகெங்கிலும் உள்ள இசையுடன் ஓய்வெடுக்க எஸ்பிஎஸ் சில் எஸ்பிஎஸ் ஆடியோவில் எஸ்பிஎஸ் சில்லை கேளுங்கள்.
3: நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது எஸ்பிஎஸ் இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
0: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. வாழும் அதிசயத்துடன் வாழ்கின்ற மக்கள் நாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்று குறித்த தகவலோடு நாம் தரும் நிகழ்ச்சி நம் ஆஸ்திரேலியா.
4: நம்ம ஆஸ்திரேலியா.
5: படிப்பவர் கீதா மதிவாணன்.
6: உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்று என்றும், சீன பெருஞ்சுவரை விடவும் பெரியது என்றும், விண்வெளியிலிருந்து பார்க்க கிடைக்கும் வாழும் அதிசயம் என்றும், பல பெருமைகளுக்கு உரியது கிரேட் பேரியர் ரீஃப் எனப்படும் பேரரன் பவளப்பாறை திட்டு. இது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்பகுதியை ஒட்டி சுமார் 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலத்தில் ஆயிரக்கணக்கான தனித்தனி பாறைகளும் தீவு பாறைகளுமாய் வானவில் போல பல வண்ணங்களில் கண்ணை பறிக்கும் அழகுடன் விளங்குகிறது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பறந்து கிடக்கும் இந்த பவளப்பாறை திட்டு யுனெஸ்கோ நிறுவனத்தால் 1981 முதல் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் மாநில அடையாளமாகவும் மதிக்கப்படுகிறது. இயற்கையின் அற்புதங்களை ஆவணப்படுத்துவதில் தன் வாழ்நாட்களை அர்ப்பணித்துள்ள இயற்கை ஆய்வாளர் டேவிட் அட்டன்பரோ அவர்களுக்கும் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்களுக்கும் இடையில் நடந்த சிறு சந்திப்பின் போது டேவிட் அட்டன்பரோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே அவர் பெரிதும் விரும்பி ரசிக்கும் இடம் எதுவென? அதற்கு அட்டன்பரோ அளித்த பதிலும் ஒபாமாவின் அந்த கேள்வியும்.
7: Your favorite trips or your favorite discoveries or places in the world that you wish you could take everybody to so that they could really appreciate what this marvelous gift we've gotten is, what comes to mind?
8: Well, I think you would agree with me that the moment you first dive on a barrier, on a coral reef with tanks so that you are weightless, that being weightless is enough to make a memorable event for you.

0: when you can do it on a reef with this multitude of multicolored organisms, the like of which you've never seen before, and you can just, with a flick of your fin, you can go down or you can go up, and then you can see these great sharks and things coming in from the ocean. That surely has to be one of the great sensations. It's a new world.
1: உலகின் இண்டு இடுக்கெல்லாம் புகுந்து உயிரியல் வாழ்வை மிக அற்புதமாக படம் பிடித்து ஆவணமாக்கும் அட்டன்பரோவை அதிகம் கவர்ந்தது பேரரன் பவளப்பாறை திட்டு என்று சொல்லி அதற்கான காரணங்களை அவர் அடுக்கும் அழகே அலாதியாக உள்ளதல்லவா? பவளம் என்றாலே சட்டென்று நம் நினைவுக்கு வருவது செம்பவளம்தான். ஆனால் இந்த பவளப்பாறை திட்டு செம்பவளம் தவிர இன்னும் பல்வேறு கோடிக்கணக்கான உயிரிகளை கொண்டது. இறந்துவிட்ட பவள உயிரிகளின் கூடுகள்தான் நாளடைவில் பவளப்பாறைகளாக மாறுகின்றன. பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே இவை உருவாகத் தொடங்கியிருக்கலாம் என்று கடலியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடற்பூங்கா என்று கடற்காதலர்களால் அழைக்கப்படும் வண்ணமயமான இந்த பாறை திட்டானது ஆகாயத்தில் பறந்தபடியோ கடலுக்கு மேலே பயணித்தபடியோ ஆழ்கடலுக்குள் மூழ்கிச் சென்றோ எப்படி பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் வண்ணம் அழகுற விளங்குகிறது. ஆழ்கடல் மூழ்குவோர் பவள உயிரிகளின் அருகில் போனாலும் எதையும் தொடக்கூடாது என்பது சட்டம். இந்த பேரரன் பவளப்பாறை திட்டை சார்ந்து எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அவை என்னென்ன தெரியுமா? கடின மற்றும் மென் பவள உயிரிகள், திமிங்கலங்கள், டால்பின்கள், பொர்பாய்சஸ் எனப்படுகிற கடற்பன்றிகள், சுறா, திருக்கை போன்ற மீன் வகைகள், ஜெல்லி மீன், நட்சத்திர மீன் போன்றவை, நண்டு, ரால் போன்றவை, கடற்புழுக்கள், நத்தை, சிப்பி வகைராக்கள், கடற்பாம்புகள், ஆமைகள், கடற்குதிரைகள், கடற்சிலந்திகள், கடற்பூச்சிகள், உப்புநீர் முதலைகள், கடல் தாவரங்கள், கடற்பாசிகள், கடற்புற்கள், கடல் சார்ந்து வாழும் பறவைகள் என பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் இந்த பவளப்பாறை அரண் அடைக்கலமாக உள்ளது. இவற்றுள் 120 வயதை தாண்டிய பெரிய பெரிய பச்சை கடலாமைகளும் அடக்கம் என்பதும், கூண்முதுகு திமிங்கலங்கள் பேறு காலத்தின் போது அண்டார்டிகாவிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்துதான் குட்டி போட்டு அழைத்துப் போகின்றன என்பதும், வருடத்துக்கு லட்சக்கணக்கான கடற்பறவைகள் இப்பகுதியில் உள்ள தீவுகளில் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன என்பதும் கூடுதலான சிறப்பு தகவல்கள். கோரல்ஸ் எனப்படும் பவள உயிரிகள் பார்ப்பதற்கு செடிகளை போன்று இருந்தாலும் அவை ஜெல்லி மீன் போன்ற உயிரினம்தான். பவள உயிரிகளின் கடினத்தன்மைக்கு அவற்றில் உள்ள சுண்ணாம்பு சத்துதான் காரணம். முன்பே குறிப்பிட்டது போல இறந்து போன பவள உயிரிகள் பாறைகளாக தங்கிவிடுகின்றன. அவற்றின் மேலே புதிய பவள உயிரிகள் தோன்றி வளர்கின்றன. மென் பவள உயிரிக்கு முதுகெலும்பு கிடையாது. அவை நீரோட்டத்தில் அசைவதை பார்த்தால் தாவரம் என்றுதான் எண்ண தோன்றும். இவை லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் காலனியாக கூடி வாழக்கூடியவை. ஒவ்வொன்றுக்கும் 6 அல்லது 8 பற்றிழைகள் இருக்கும். கடல் நீருக்குள் அலையும் பவள உயிரிகள் எழுப்பும் ஓசை எப்படி இருக்கும்? பாப்கார்ன் பொறிவது போல படு சத்தமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக ஓசை எழுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பவளப்பாறைகள் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தமாம். பவளப்பாறைகளின் ஓசை குறைவதைக் கொண்டே அவற்றின் ஆரோக்கியம் குன்றி வருவதை உணர முடியும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பவளப்பாறை எழுப்பும் ஓசையை கேட்க ஆவலாக உள்ளதா? இதோ

பல்லுயிர்களின் வாழ்விடமான இந்த அரண் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருப்பது நமக்கு வருத்தம் தரும் செய்தி. பேரரன் பவளப்பாறை திட்டு கடற்பூங்கா அமைப்பு சுற்றுலா பயணிகளின் வருகையையும் மீன்பிடி தொழிலையும் ஓரளவு கட்டுக்குள் வைத்து பவளப்பாறைகளுக்கு சேதம் உண்டாகாமல் பாதுகாக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றத்தாலும் கடலில் கலக்கும் மாசு நீராலும் பவள நுண்ணுயிரிகளின் எதிரியான முள்முடி நட்சத்திர மீன்களாலும் பவளப்பாறைகளுக்கு ஆபத்து உண்டாவதாக அறியப்பட்டுள்ளது. இயற்கையை போற்றி வணங்கி வழிபடும் பூர்வக்குடி மக்களின் கலாச்சார மற்றும் ஆன்மீக நம்பிக்கையில் இந்த பவளப்பாறை திட்டுக்கு முக்கிய இடம் உண்டு. ஆஸ்திரேலிய பெருநிலத்தின் பூர்வக்குடி மக்களும் தோரஸ் தீவு வாசிகளுமே இந்த பவளப்பாறை அரணுக்கு பரம்பரை பட்டாதாரர்கள். கிட்ட

கிட்டத்தட்ட 70 பிரிவுகளுக்கு மேலான பழங்குடி இனத்தினர் தங்கள் நிலத்தையும் கடற்புறத்தையும் தலைமுறை தலைமுறைகளாய் காக்கும் பொறுப்பை கை கொண்டிருக்கிறார்கள். தோரஸ் தீவுவாசிகளுடைய பாரம்பரிய இசைப்பாடல்களுள் ஒன்றினை கேட்டு ரசிப்போமா?

0: எனப்படும் கடற்பசுக்களை வேட்டையாடும் வழக்கம் ஒரு சில ஆஸ்திரேலிய பூர்வக்குடியினரிடையே பண்டை காலம் தொட்டு இருந்து வருகிறது. திருமணம் மற்றும் கல்லறைக்கல் நடுவிழா போன்ற வைபவங்களுக்கு விருந்தாக டியூகாங்கின் மாமிசம் சமைத்து பரிமாறப்படுகிறது. அதனுடைய மண்டையோடு பூர்வக்குடி சிறார்கள் 13 வயது பூர்த்தி அடையும் போது நடத்தப்படும் சடங்கில் இடம்பெறுகிறது. பூர்வக்குடி மக்களின் கலாச்சாரம் பேணும் முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் தொடர்ந்து டியூகாங் வேட்டையில் ஈடுபடலாம் என்று அரசு அனுமதி அளித்துள்ளது. மோட்டார் படகுகள், மீன்பிடி தொழில்நுட்பம் மற்றும் குளிர்சாதன வசதிகள் காரணமாக வேட்டையின் அளவு அதிகரித்து வருடத்துக்கு கிட்டத்தட்ட 1000 டியூகாங்குகள் வேட்டையாடப்படுவது சுற்றுப்புற ஆர்வலர்களிடையே பெருத்த கவலை எழுப்பியுள்ளது. பேரரன் பவளப்பாறை திட்டினை பாதுகாக்கும் பொறுப்பில் கடற்பூங்கா அமைப்பு பூர்வக்குடியினரையும் இணைத்து செயலாற்ற தூண்டுவதன் மூலம் இவ்வரணின் அழிவை தவிர்க்க இயலும் என்பது கணிப்பும் நம்பிக்கையும். ஆஸ்திரேலியாவின் அழகுக்கு அழகு சேர்க்கும் தனித்துவத்தின் பெருமை சாற்றும் பேரரன் பவளப்பாறை திட்டு வருடத்துக்கு சுமார் 20 லட்சம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கிறது என்றால் அதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது?
1: நம்ம ஆஸ்திரேலியா
2: படைத்தவர் கீதா மதிவாணன்.
1: நிகழ்ச்சி ஆக்கம் ரைசன்.

நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சி வியாழன் மதியம் 12 மணிக்கு நேரலையாக ஒலித்தது, அல்லது ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக ஒலித்தது. இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி. நமது இணையதள முகவரி மறந்துவிடாதீர்கள், sbs.com.au/tamil. நமது மின்னஞ்சல் முகவரி tamil.program@sbs.com.au. நமது ஃபேஸ்புக் முகவரி facebook.com/sbs tamil. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான், ரைசல். வணக்கம் நேர்களே.